0: Oui, ben, on vient d'entendre, j'ai pas tout compris, mais que ma salle, elle a vraiment, elle invite des gens qui sont vraiment magnifiques. Hein. Ils disent des très très bonnes choses. C'est dommage, je comprends pas tous les mots, c'est dommage. Mais bon, on peut toujours acheter le livre. Hein. Donc, revenons à la santé mentale, comme elle a dit la docteure là. En France, ça fait des dégâts à la santé mentale. Ça, on l'entend dans les infos, on le voit dans les rapports des médecins. Là. Depuis le Covid, ça va
1: Il
0: très.
1: s'appelle pas docteur là, mais il
0: Comment
1: s'appelle.
0: je ne me rappelle
1: Il
0: pas,
1: s'appelle
0: Yves
1: docteur Yves Sahdoura
0: Sah.
1: Touzaine.
0: Voilà.
1: Voilà. Et
0: Ah.
1: finalement, il a من هكا l'interview qui s'appelle Madame Merzouq Dassine. Voilà,
0: Ouais.
1: c'est nos chroniqueurs, c'est des grandes dames à Merouche.
0: Oui.
1: C'est des grandes dames. Donc, aujourd'hui, journée mondiale de la santé, à 10 octobre, et le 10 octobre, on parle souvent de la santé physique à Merouche. Mais moi, je dis, que les ondes négatives vont mieux se doter. Quand tu
0: Oui.
1: marches avec quelqu'un, il va te donner des ondes négatives, je vais faire quoi, ma mère? Je vais marcher tout seul maintenant.
0: C'est
1: C'est
0: mieux.
1: fini. Pourquoi? Parce que, d'ailleurs, il a parlé, madame, donc le docteur Yves Sah, il a dit, il dit que les ondes négatives. C'est normal, tu les chidas négatives, tu les ça va pas, le mental est détruit. Mais maintenant, il dit que des zones positives, ou les chiens. Hey, il est une chaque fois que je le vois à Meroche, je me dis, je suis fatigué, ailleurs, ailleurs. Mais il ne veut qu'un assez, il n'a pas de la prochaine fois, il n'a pas de ailleurs. Il n'a pas de choix, il n'a pas de à chaque fois, il est ailleurs, il n'a pas de ailleurs. Il
0: Oui.
1: n'a pas de drôle, tu ne parles pas.
0: Oui.
1: Il n'a pas de Meroche. Et
0: Oui.
1: bien, depuis, on fait Rémanio.
0: Oui. Seulement, il y a les rapports. Dans un pays un petit peu industrialisé, développé, il y a des rapports. Il y a les rapports médicaux, il y a les rapports des associations, il y a les rapports de tout. Mais la conclusion, elle n'est pas bonne. De nos jours, elle n'est pas bonne. Parce que une fois, c'était à Firminy, j'ai rencontré un jeune qui pleurait, il doit avoir 10-12 ans. C'était pendant le Covid. Il pleurait, puis je l'ai accosté, j'ai dit, qu'est-ce que t'as, jeune homme? Il m'a dit, je vais mourir. Je lui ai dit, tu vas mourir. Qui c'est qui te l'a dit ça? Il m'a dit, je vais mourir, j'ai peur du Covid. Tu vois un petit peu, à l'âge de 10-12 ans, il est marqué par le Covid. Pourquoi? Parce que le Covid, il y a eu, on ne sait pas combien qu'il y a eu de morts dans le monde. Donc depuis ce Covid, en France, je ne sais pas ailleurs, mais tout le monde, enfin les jeunes, ils sont très très touchés par le Covid parce qu'ils comprennent pas. Comme ça, d'une minute à l'autre, on tombe dans le coma et puis on se retrouve à l'hôpital et puis voilà. Ça a fait beaucoup de mal. En plus, les médias, tous ces, ont rajouté un petit peu plus. Et puis voilà ce qui arrive. Ce qui devait arriver, ben, il est arrivé. Maintenant, c'est le.
1: Sophia
0: Ouais.
1: Merochin, Moussa Daoud, Sewla Daoud.
2: Sport, info proposée par Daoud en direct de la Kabylie sur 89.5 FM.
1: Sewla Daoud, je vous laisse.
3: الشيخ عثمان عمير وشويلي غادي تمحسي سميه لم كان بيد سويلا زول مس الخير مرا في اللون هكا ونسعر تص الوقت السيئة نروح هكا السريد حوشت السلام بدا الدور فيا وتنبدو هكا سحري شمس ورونا كسحري شمس ورونا ميدان جاسكا انا غير مزيان القبائل اللي ربحان لكونر الحسين يتحمل دي فيزي وزول كوسي سويس اربعه ميغد ربحان هكا لاسون الشلف سيوني سويغ ولا شي سوين دي وين محيوس سيفيان البيرانتي الالتقاء في 12 ميلان اولمبيك وقبوط وغالد سمع ذل ولاش غال ولاش قلنا من 20 اوشت غوشت 55 زي بالشهر زاف نجا اساس الثوره نغد وغالد سرقيز من بعد ميت مع ذل سولاش غال ولاش زاف تربح سيء هكا زين الذي جينا كان اقبو تصطفى من قويس 9 4 من تنقلين ما الا جي اس كا لا غير مزيان القبيله تدخلنا منطق ويس 6 6 تنقلين باش كان مازال في مليت خير تصور يتربح تيا نجي اسكا ما الا التيم ديال لي ديت نشانال ديال هكا جاسكا قبل الصيف ما الا اولمبيك وقبو ادمي كركا لنسو دورو ما الا داك وحريش ويسين التيم ديال تي كيفانا كاين زيرنا ديالنا الوقت كان متشفا من ديال الناس المارس نسميها الديربي انتيمات ديال المب نرجيسا كوجا عزوزكا اني ذا شفا الفايده نعزو جن سينسوين غير يون زين هذا جنا كاين جاس عزوز كان 9-8 تنقضين ماذا المبنى بكيفة 9 كان 4 تنقضين ميلان ذو حريش انتر ريجيون ذي سونترس تاني ذا ذيارنا ذا عندي كان من الوقت تاني ذا كفان تنقضين التروازي سا نسيل عيش تربح جاس بو مدس سينسوين غريون ميلان ذو قنار نوقضو جاس بي تربح بو سعادة سلفي سوين غريون ذينا الذي جنكا تروازي سا نتيلي ذو قنذي قويس ثلاثة ستن تنقضين ملا جاس بي ذو قنذي قويس خمسة سربعة نتنقضين هذا نسميه كان جاس بي أدمي قال لكبر البرج بارريج ميلان تروازي سا بو سعادة تروازي سا نسيل عيش أدمي قال بو سعادة حكا ميلان لذا نيوث ويون ودل وي الجودي شك ذا نسميه ذا داليمي أكثر من 750 أكثر 760 وذي إتكان ذي أكني قارن لروندي بوغيني ميسمان الفيستيفال ناسيونال دي إشاك دي فران ذي ذي فقايث خميثي ديوس نتكوباني تبغي غارة بدر على إسميس أدن أدن سميثي أكن 47 اللي ولاية إيجي إتكان دقون جمعيين نرغ الفيستيفالين نرغ الناسيونال لي جو دي شاك وزاري غالما إلى السعين دينا الشيخ عثمان ميروش السقسين قبل مدام إيدي همار دلوقت نقا
0: أزولا داود جي بابي تخيبون بس كي تأتي تخيبيت ولا
3: أزولا لكي لقد هون سعر التسلو
0: صبا ثموث ثموث
3: صبا صبا كما سيد لا وفت روحي تنوغ على صبا يتما سيد طارا يشد دي تمبيراتور
0: بي إسي إلا با بلو بندن بلو تخوا موا إسي دونك جودي لا بلو با سما كوتي شير ها mon portable il est tombé dans une flaque d'eau.
3: أنت لا قصد جيت على سبعة لم نلعب النور أضروحنا المزرعة أغنق ديونا.
0: لا لا جي سي il va être réparé pour lundi normalement lundi soir. Voilà. Sinon la température ça va ça mousse. Allô. Oui je crois que on l'entend plus. Ah ça a coupé.
1: Allô.
0: Allô.
3: Amir, oui, Chahatman.
0: Oui, non, c'est de la température, ça va.
3: Khatib, c'est comme si c'était sur le bord. C'est sur le bord, Chahatman.
0: Comme nous, ça.